0: மலையாள பெருமாளுடே கற்பனையால்
1: ஏலேலம் ஏலேலம் ஹே கோகலமாலி ஏலேலம் ஹே கோகலமாலி ஏலேலம்
0: குலவீரூதோத்தொரு ஜெகவரும் மலையாளத்தேக்கங் யாத்திரையாயி